ஹர சங்கர ஜெய சிவ சங்கர் பூஷண வல்லப ஜெய மகேஸ்வர அஸ்துகுபிரல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு ஹர ஹர ஹர சங்கர ஜெய சிவ சங்கர் பூஷண வல்லப ஜெய மகேஸ்வர அஸ்துகுபிரல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர ஹர ஹர அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர ஹர ஹர அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர ஹர அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர அல்லாஹ் அல்லாஹ் ஆ